0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யுபிரோட
1: இடியுனோ ஆர் ரேடியோ
3: Uganda winyo tama yikimu winyo tama kama wano wera wubi janyo mi yikam he winyo we wano wera wubi kam winyo we wera wano wera wubi janyo mi yikam he winyo we wano wera wubi kam winyo we wera wano wera wubi janyo mi yikam aya Awobe kami Gino bunyo nyoma nyuma meluoro difane Anyere kama Gino biyo kamu chene mechamu chente Magi loko choparai Ana winyo koti ya woye Awobe kama Kuri nyomi yae gane wari yurumo Awobe kami Kuri nyomi yae gane ten nyomi yurumo Ukero la uwari mene te uwari ya gwen Kuri nyomora nama jeli terda nyomulela

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ